0: வணக்கம் அடிலைட், ஆர் யூ ரெடி ஃபார் த தமிழ் ப்ரோக்ராம் பிளாஸ்ட் எவ்ரி வீக்? எஸ், இட்ஸ் தமிழ் இசை ப்ரோக்ராம், த ஷோ தட் பிரிங்ஸ் யூ த ஹாட்டஸ்ட் ஹிட்ஸ், டைம்லெஸ் கிளாசிக் அண்ட் த ஹார்ட் பீட் ஆஃப் தமிழ் கல்ச்சர், ஆல் இன் ஒன் பவர் பேக்ட் அவர். Tune in every Wednesday from 5 p.m. to 6 p.m. only on PBA FM 89.7. Turn up the volume, feel the vibe, and let the Tamil program take over your evening while you're driving. Tamil Isai, where the rhythm meets your soul.
1: வணக்கம், வணக்கம், வணக்கம். அன்பு உள்ளங்களே, தமிழ் நெஞ்சங்களே, அடிலைடிலிருந்து PBA FM 89.7 வாயிலாக தமிழிசை நிகழ்ச்சியில் இன்று உங்களுடன் இணைவது நான் உங்கள் ஹேமா மற்றும்
2: தனிகா.
1: அப்புறம் இன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகமாச்சுல்ல தனிகா?
2: ஆமா, இப்போ ரொம்ப மோசமாயிச்சுல.
1: ஆமா, எப்பவுமே வந்து நான் பாத்திருக்கேன், நானு ஸ்பிரிங் காலத்துல இந்த அளவுக்கு வெயில் நான் பார்த்ததே கிடையாது. நம்ம வீராவும் வந்து ஒரு ஹலோ சொல்றாரு, பின்னாடி உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். எப்பவுமே பார்த்தா இந்த ஸ்பிரிங் டைம்ல வந்து ரொம்ப நல்ல தன்மையா இருக்கும், அந்த காத்தும் சரி நம்மளுடைய அந்த வெயிலும் சரி ரொம்ப தன்மையா இருக்கும். ஆனா போன வாரத்துக்கு முந்தின வாரம் பாத்தீங்கன்னா பயங்கர அந்த வெயில் காலத்துல வர மாதிரி ஒரு வெயில் இருந்துச்சு. அதே மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னாலும் கொஞ்சம் வெயில் தாக்கம் அதிகமாவே தான் இருந்துச்சு இல்லையா?
2: ரெண்டு நாள் முன்னாடி தண்டர் ஸ்டோன், நிறைய தண்டர் ஸ்டோன் வந்துச்சு.
1: ஆமா, மழையோட சேர்த்து வந்துச்சு இல்லையா, ரொம்ப
2: பயங்கரமா இருந்துச்சு. சைட்ல நிறைய ஹேலு, நிறைய ஃப்ளட் கொஞ்சம் வந்துச்சு, ட்ரீஸ் நிறைய டவுன் ஆச்சு, பவர் டவுன் ஆச்சு.
1: அப்படியோ? ஆஹா, என்ன எதனால?
2: அதான் இந்த வெதர்னால, இந்த ரெயின், தண்டர் ஸ்டோன், விண்ட் எல்லாமே சேர்ந்து வந்துச்சு. அதான் அதனால வந்துச்சு போல.
1: ஓ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த வானிலையில் வந்து மாறுதல் வருது நிறையா.
2: ஆமாம்
1: இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் மட்டும் இல்லாமல் அந்த மழை மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் மாறுதலாகவே இருக்குது
2: இல்லையா? கண்டிப்பாக.
1: ஆமாம், நம்ம வந்து இப்போ இன்னைக்கு நம்ம என்ன என்ன பற்றி பேசலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன்னா இந்த ஸ்ப்ரிங்கு பற்றி பேசலான்னு பார்த்துட்டு இருந்தேன் நான். ஆனால் எங்கள் ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங் மாதிரி இருக்க மாட்டேங்குதே, அதனால வந்து இருந்தாலும் வந்து நம்ம நம்ம ஸ்ப்ரிங்கை பற்றி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பேசலாமா, நம்ம ஸ்ப்ரிங் காலத்தில் வர பூக்கள் மற்றும் வானிலை வானிலை பற்றி, அதே சமயத்தில் வந்து நம்ம என்னென்ன பண்ணலாம், இங்கே அட்லைடில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலாம், அதை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் பேசலாமா நம்ம?
2: ஆ, கண்டிப்பாக பேசலாம். என்ன சொல்லுவீங்க பாக்கு?
1: ஆமா, ஸ்பிரிங்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பூக்கள் மலரும், இங்க ரொம்ப அழகா இருக்கும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே அந்த ரோட்டோரமா அப்படியே ஓடி நம்ம அந்த எக்ஸ்பிரஸ்வே அது மாதிரிலாம் அங்க போனீங்க வச்சுக்கோங்களேன், ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா இந்த நம்ம ஒரு பெரிய போர்வைய போத்தி விட்ட மாதிரி ஒன்னு மஞ்சள் கலர்ல இருக்கும், இல்ல அழகா அந்த பச்சை பசேல் அந்த புல்வெளி, அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த மஞ்சள் பூ ஒன்னு பூக்கும், அது பேர் எனக்கு தெரியல எனக்கு.
2: ரொம்ப
1: பார்க்கறதுக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கும், அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாவும் இருக்கும் பாக்குறதுக்கு இல்லையா? அந்த அந்த மாதிரி பூக்கள், அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த இந்த காலகட்டத்தில் தான் வந்து நிறைய ரோஜா பூ, அதுக்கப்புறமா விஸ்டீரியா பூக்கள், அது மாதிரி நிறைய பூ பூ வகைகள் இருக்கும். உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன பூ வகைகள் தெரியும்?
2: நீங்க மெயினா சிட்டி சைட்ல போனீங்கன்னாக்கா, அதுக்கப்புறம் ஃபியூ அதர் சபர்ப்ஸ் கிட்ட போனீங்கன்னாக்கா நிறைய அந்த செரி பிளாசம் பூ பார்ப்போம்.
1: சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து நிறைய விதமான பூக்கள், நிறைய விதவிதமான நிறங்களோட பூக்கள் மலரும் இல்லையா? நம்ம ஊரில் வந்து அந்த மாதிரி பார்த்ததில்ல நான், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக பூக்கும் அது. நம்மளோட தாமு அவர்கள் இணைந்திருக்கிறாரு.
3: வணக்கம்,
1: எப்படி இருக்கீங்க தாமு அவர்களே?
3: வணக்கம், நான் நல்லா இருக்கேன், நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க? நினைக்கிறேன் 50 வருடத்துக்கு அப்புறம் இப்பதான் முதல் முதல்ல முழுசா அவ்வளோ வெப்பம் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இப்போ மலர்களை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மலர்கள் வந்து இன்னொரு ஒரு மலர் ஒன்று எப்படி சொல்கிறது, ஊதா நிறத்தில் வந்து பூக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த ப்ராஸ்பெக்ட் சைடில் போனீங்கன்னாக்கா அந்த தெருக்களில் வந்து ரெண்டு சைட்லேயும் வந்து அப்படியே குடை போல் மூடி இருக்கும், அந்த நீல நிற பூக்கள் வந்து ரொம்ப உண்மையிலே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு.
2: என்ன கலர் அது?
3: ஊதா, ஊதா நிறம்.
2: ஊதா, ஓகே.
1: ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம் நம்ம? பர்பிள்.
2: பர்பிள், ஓகே.
3: பர்பிள் நிறத்தில் நம்ம அந்த மரம் அந்த பூக்களை பார்க்கலாம்.
2: ஆமாம்.
3: அந்த செரி பிளாசம் நம்ம பேசிகிட்டு இருந்தீங்க இல்லையா, இது வந்து ஜப்பானுடைய நேட்டிவ் மலர். அது இது எதுவுமே பூக்க காய் காய்க்காது. இது சொல்லுவாங்க இல்லையா நம்ம இந்த கிராஃப்டட் ஆப்பிள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி அதுவும் வந்து ஒரு பூ மட்டும்தான் கொடுக்கும். ஆனால் நம்ம கிராஃப்டட் ஆப்பிளில் வந்து சின்ன சின்னதாக வந்து ஆப்பிள் மாதிரியே இருக்கும், ஆனால் அதை நம்ம சாப்பிட முடியாது.
2: ஓகே.
3: அதே போல் தான் இதுவும் வந்து ரொம்ப அழகான பூக்கள் அது. ஆனால் அந்த பூவில் வந்து ஒரே ஒரு ஒரு ட்ராபேக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு அது இருக்குது. ஏன்னா அந்த பூக்கள்லாம் வந்து உதிர்ற சமயம் பார்த்திங்கனாக்கா அந்த இடமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எடுக்கவே முடியாது அந்த பூவை தரையிலேருந்து.
2: ஓகே. அப்படியா?
3: ஆமாம், அது ரொம்ப கடினமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு.
1: எதனால
3: அது அது வந்து என்ன சொல்கிறது, அந்த மகரந்தங்கள்லாம் வந்து சேர்க்கை ஆகாமையே போகுது இல்லையா பூ பூக்கிறதுக்கு. அந்த மகரந்த துளிகள்லாம் வந்து அந்த இதழ்களில் பட்டு அந்த அந்த சேர்க்கை வந்து கம்மு மாதிரி ஒட்டிக்கும்.
2: ஓகே ஓகே.
1: ஆமாம் இல்லைங்களா? அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த நான் தனிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நிறைய நிறங்களில் பூ பூக்கும் அப்படின்ட்டு. ஒன்று வந்து அந்த விஸ்டேரியா பூக்கள் பார்த்துருக்கீங்களா, ரொம்ப அழகாக அந்த திராட்சை மாதிரியே குத்து குத்தா வந்து நிறைய பந்தல் மாதிரி வரும், அது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பூக்கள். நான் நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கேன், நான் இந்த வீட்டு முற்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பந்தல் மாதிரி போட்டுட்டு அதில் வந்து அழகாக படர் விட்டுருப்பாங்க அந்த பூக்களை.
3: அது படர்ந்தது இன்னொரு இடத்துல போனீங்கன்னாக்கா அதை ரொம்ப அழகாக பார்க்கலாம். நம்ம அட்லேட்ல வந்து பொட்டானிக் கார்டன் இருக்கு இல்லைங்களா, அந்த பொட்டானிக் கார்டன்ல வந்து மால்பெரி அம்பர்லா இருக்கும், அது பக்கத்தில் வந்து ஒரு மன்னிக்கணும் நெடுந்தூர பயணம் நடக்கும் வழி மாதிரி போட்டிருப்பாங்க, அதில் அதே போல தான் மேலே படர விட்டுருப்பாங்க அந்த ஷேடு மாதிரி.
2: ஓகே.
3: ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்க.
2: அதே பொட்டானிக் கார்டன் சொன்ன மாதிரி நம்ம இன்னொன்று பார்த்தோம்ல, பிரிஸ்பேனில் பார்த்தோம்ல.
1: ஆமாம். பிரிஸ்பேனில் நம்ம பார்த்தப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கனகாம்பரம், அதுக்கப்புறமா பலாப்பழங்கள்லாம் நாங்கள் பார்த்தோம் அங்கேருந்து. ஆனால் அங்கே இருக்கிற சீதோஷ நிலையும் நம்ம இந்தியாவிலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால எனக்கு கனகாம்பரம் பார்த்தோன்னே ரொம்ப அதிசயமாயிருக்கு.
3: கனகாம்பரம் வந்து இங்கே கிடைக்கவே கிடைக்காது.
1: கனகாம்பரம் கிடையாது, ஆனால் மல்லி ஓரளவுக்கு பரவாயில்ல.
3: மல்லி இருக்கு. ஆமாம், மல்லி இருக்கு, முல்லை இருக்கு, ஜாதி மல்லி இருக்கு. இதில் நீங்கள் இந்த மலர்கள் பார்த்துருக்கீங்களா, செம்பக மலர்கள் பார்த்துருக்கீங்களா, மஞ்சள் கலரில் பூ ரொம்ப வாசனையாக இருக்கும். அது முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்க பார்த்தோம்னாக்கா எல்லாராலையும் அது வந்து வச்சுருக்க மாட்டாங்க. ஒரு சில தரப்பட்ட மக்கள் அந்த கம்யூனிட்டி சொல்லுவோம் இல்லைங்களா, அவர்கள் வந்து அதை ரொம்ப வெகுசியாக வந்து வச்சுருக்கிறதுக்கு நிறைய இது இருக்குது. அந்த வியட்நாம்லேருந்து அந்த ஏஷியன்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களெலாம் வந்து அதை ரொம்ப விரும்பி வைப்பாங்க. நானே அதை ரொம்ப வாட்டி தேடி இருக்கேன் நமக்கு வைக்கணும். அது எனக்கு என் கையில் இன்னும் தன்படல. எங்கே வந்து நம்மளுக்கு அது ஒட்டு செடியாக வச்சு பண்ண முடியாது இல்லையா, அதனால அது வேர் கொடுத்து அதை பதியம் போடுறதுக்கு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
2: ஓகே.
1: ஆமாம், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மரம் செடி கொடிகளுமே வந்து இங்கே வந்து நம்ம ரொம்ப நாள் அது வந்து அருமை பெருமையாக பார்த்து அதை வளர்க்கணும், இல்லைனா வந்து அந்த அளவுக்கு அது நிலைக்க மாட்டேங்குது.
3: ஆமாம், ஏன்னா இங்கே உங்களுக்கு ஒவ்வொரு வீடும் இப்போ இங்கே நம்ம அட்லேடுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே சின்ன சின்ன இடமா ஆயிடுச்சு. முதல்ல எல்லார் வீட்டுடைய பின்புறம் வந்து பெரிய இடமா இருக்கும், காற்று வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், காற்றுனால வந்து நம்மளுக்கு அந்த செடிகள்லாம் வந்து பராமரிக்கிறது ரொம்ப கடினம். அது அது மரமாகி வர வரைக்கும் நம்மளால் வந்து ரொம்ப கடினப்பட்டு தான் அதை கொண்டு வரணும்.
2: ஆமாம், கண்டிப்பாக.
1: ஆமாம், கண்டிப்பாக. மக்களுக்கு ஒரு பாடலை போட்டுடலாம். பொங்கல் பொங்கல்.

0: They're my grandkids. Gee, they can make some noise. But you know what? It's a beautiful sound because they're alive and having fun. The sound I hate is silence in the pool. When a child drowns, you hear nothing. No splashing, no cries for help. Be vigilant around water. Fence the pool, shut the gate. I teach your kids to swim, it's great. Supervise, watch your mate, and learn how to resuscitate. I'm Laurie Lawrence. Kids Alive, do the five.
1: வணக்கம் நேர்களே, நம்ம பிபிஏ எஃப்எம் 89.7 தமிழிசை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நம்ம ஸ்ப்ரிங் காலத்தில் வர பூக்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், சொல்லுங்கள்.
2: இதில் ஒரு சில பூக்கள் தெரியுங்களா, ரோஜா போலேயே கொத்து கொத்தாக பூக்கும்.
1: ஆ ஆமாம்,
2: ஒரு ஒரு மாதிரி வெளிர் பால் நிறத்தில் மஞ்சளும் கலந்துருக்கும். அது பார்த்தா வந்து எப்படி சொல்கிறது, நம்ம ஊரில் இந்த இருவாட்சி இருக்குல்ல, அதே போல் இருக்கும் அந்த பூவை. நீங்கள் நடந்து அந்த வழியாக நடந்து போய் பாருங்களேன், அப்படியே அந்த மனம் வந்து நம்மளை அப்படியே இழுத்துக்கிட்டு வரும். அது அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே இன்னொரு பூ ஒன்று, எப்போ எல்லா சமயத்துலேயுமே பூக்கிற பூ ஒன்று இருக்குது, அது பற்றி தெரியுங்களா உங்களுக்கு?
3: இல்லையே.
2: இந்த ஆக்சுவலாக வந்து உன்னிப்பூ, உன்னி செடின்னு சொல்லுவாங்க. அந்த செடி வந்து கொத்து கொத்தாக பூக்கும். அந்த ஒரே கொத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பல விதமான நிறங்கள் இருக்கும். அந்த மல்டி கலர் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அப்படியே அப்படியே இருக்கும் அந்த அந்த பூ வந்து. அந்த செடியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு செடி. அந்த செடியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பூவை எடுத்து நீங்கள் காய வச்சு டீ மாதிரி குடிக்கலாம். அந்த டீ குடிச்சிங்கனாக்கா உங்களோட உடம்புல இருக்கிற கொழுப்பு சத்துக்கள்லாம் வந்து குறையும். அன்வான்ட் ஃபேட்னு சொல்கிறோம் இல்லைங்களா.
3: இந்த பூ எங்கே கிடைக்கும்?
2: எல்லார் வீட்லேயுமே உங்களுக்கு வேலியில் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் புதார் மாதிரி வளர்ந்துருக்கும் அது. அது வந்து நம்ம ஊரில் வந்து அது வேலி கூட சொல்லுவாங்க. அதை வந்து வேலியில் வச்சுட்டோம்னாக்க உங்களுக்கு ஒரு செடி வச்சிங்கனாக்க போதும் அது பாட்டு ஸ்ப்ரெட் ஆகி போயிட்டே இருக்கும். அது அதில் வந்து முள்ளும் இருக்கும், அதனால வந்து சில பூச்சி புழுக்கள்லாம் வந்து தேவையற்ற பொருள்கள் பூச்செல்லாம் வந்து உள்ளே வர்றதுக்கு தடை பண்ணும். ரெண்டாவது உங்களுக்கு தேவையில்லாத இப்போ இங்கே நரிகள் வந்து தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் வந்து நரிகள் இந்த பாசம்லாம் வந்துட்டு உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு அது ரொம்ப உதவும் அந்த அந்த செடி. அதே போல் அந்த வேறு வேற எடுத்து நீங்கள் வேற காய வச்சு அதிலிருந்து நீங்கள் டீ குடிச்சிங்கனாக்கா நம்மளுக்கு தடங்களுக்கு வரந்தவும். அந்த செடியில் வந்து உங்களுக்கு அந்த வேற காய வச்சு நம்ம டீ போல் குடிச்சிட்டு வந்தோம்னாக்கா அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி இதெல்லாம் வந்து இருக்குது. மேலும் வந்து சர்க்கரை நோயை வந்து சர்க்கரையோட அளவை நோயின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா சர்க்கரை வந்து நோய் கிடையாது, அது எல்லாரோட உடம்புலையும் இருக்கிற ஒரு கூடிய ஒரு விடயம். ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு கம்மியாக இருக்கும். அது உணவு முறையில் வந்து நம்ம அதை பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து இந்த செடி வந்து ரொம்ப உகந்த செடின்னு சொல்லுவாங்க. நான் நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா சித்த வைத்தியம் பண்ணிட்டு, அந்த சித்த வைத்தியத்தில் வந்து இது ஒரு முக்கியமான பங்களிப்பும் கொடுக்க. நம்மளுக்கு இங்கே ஆஸ்திரேலியாவில் வந்து நம்மளுக்கு சித்த வைத்தியத்துக்கு மூலிகைலாம் எங்கே கிடைக்குதுன்னு நம்ம சொல்லி பார்ப்போம். ஆனால் உங்களுக்கு அது இங்கே நிறைய மூலிகைகள் வந்து நம்மளுக்கு நிறைய விடயங்கள் வந்து உதவுதுன்றது வந்து இங்கே இருக்குது. நம்ம இதெல்லாம் வந்து வரும் வாரங்களில் வந்து இந்த மூலிகைகளை பற்றி பேசலாம்.
3: கண்டிப்பாக
2: சரிங்களா. இப்போ ஸ்ப்ரிங்கை பற்றி நம்ம பேசுறதுனால இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதிக வெயில் இருந்துச்சு. நேத்தி முந்தின தினம் பார்த்தீங்கன்னாக்கா மழை இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமையும் மழை இருந்தது. அது ஒரு எப்படி சொல்றது, காலையில் என்னால் எழுந்துக்கவே முடியல. பொதுவாக நம்ம எல்லாருமே காலையில் எழுந்துக்கக்கூடிய கூட ஆட்கள், ஆனால் ஏன் வந்து நமக்கு குளிர் வந்து ரொம்ப குளிராக இருந்தது இல்லைங்களா?
1: ஆமாம், இந்த மாலை பொழுதில் பார்த்தீங்கன்னா அப்படியே குளிர ஆரம்பிச்சிடுது. இப்போ கூட வந்து நீங்கள் நிழலில் நின்னீங்கன்னா குளிர், ஆனால் வெயிலில் இருந்தால் தாங்க முடியல அந்த வெயில். இப்போ வண்டியில் வந்துட்டு இருக்கிறப்போ ரொம்ப புழுக்கமாக இருக்குது. அந்த என்ன சொல்கிறது, ஏற்காணம் போடாமல் நம்மளால் வர முடியல. ஆனால் அதே வந்து நீங்கள் வெளில இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா அந்த சில் காற்று
2: வருது. ஆமாம், அது அதுதான் அந்த ஸ்ப்ரிங்கோடைய ஒரு தனித்துவம்.
1: கண்டிப்பாக
2: ஆனால் நான் நண்பர்களே நேயர்களே நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா எல்லாருமே போன வாரம் தனியாக சொன்னது போல் இந்த உலக சீதோஷண நிலை மாற்றங்கள் அது என்ன சொன்னீங்க நீங்கள்
3: ஹெல் நின்யோ சொல்லுங்கள்
2: ஹெல் நின்யோன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா அதை வந்து வரு தாக்கம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த வரும் கோடை காலம் வந்து யாருக்குமே வந்து ஒரு ஒரு நிம்மதியான ஒரு நாட்களாக இருக்காது அதனால் இது வந்து நீங்கள் எல்லாருமே இப்போயே வந்து தயார் கொள்ள ரெடி ஆகிடணும் பாருங்கள் இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரிங் இருந்ததில்லை ஸ்ப்ரிங் வந்து டிசம்பர் மாதம் ஒரு 10 தேதிக்கு மேலே தான் வந்து உங்களுக்கு அந்த உண்மையான சூடே தெரியும் இல்லைங்களா அந்த சம்மர்னு தொடக்கத்துக்கு வரும்போது தான் நம்மளுக்கு தெரியுமே கண்டி இப்போல்லாம் வந்து எப்பயுமே அந்த மிதமான அந்த சில்லு சில்லு எனக்கு மழை அடிக்குது அடிக்குதுன்ற மாதிரி பாட்டில் வர மாதிரி அப்படியே இருக்கும் ஆனால் இப்போ எல்லாருமே கொஞ்சம் தயாராகி இருக்கணும்னு நான் வந்து ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன் ஏன் நம்ம ஒரு பாடல் போடுவோமா
1: கண்டிப்பாக அதே சமயத்தில் நம்ம இதை பற்றி பேசிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம நேயர்கள் உங்களுடைய மேலான கருத்துக்கள் ஆலோசனைகள் மற்றும் இந்த நம்ம பேசுகிற இந்த பகுத்துறையை பற்றி ஏதாவது உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னா 0485-959-7000
3: அது வந்து 0485-959-700

0: PBAFM, it's Rocktober time. Yes, PBAFM rocks Rocktober.
1: You ain't seen nothing yet. A month of rock, Rocktober, PBAFM.
2: மீண்டும் பிபிஎஃப்எம் 89.7 தமிழிசை நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு ஸ்ப்ரிங்கை பற்றி, மலர்கள் மற்றும் சிதோஷ நிலையை பற்றி பேசிகிட்ருக்கோம்.
3: ஆமாம், இதுக்கு இடையில ஒரு சின்ன

0: ஒரு வேண்டுதல். இரத்த தானம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விடயம். ஏன்னா நம்ம நாட்டில் வந்து இப்போ பற்றிய நிலைமைக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு 4 பேருக்கு ரத்தம் தேவைப்படுதுன்னு சொல்லிகிட்ருக்காங்க. இங்கே ரத்தம் கொடுக்கறதுக்கு உண்டான ஆட்களும் வந்து மிக குறைவுன்றதுனால நம்மளுடைய நேயர்கள் பிபிஏஎஃப்எம்முடைய அனைத்து நேயர்களுக்கும் வந்து எங்களோட தாழ்மையான வேண்டுகோள், உங்கள் அருகில் இருக்கிற இரத்த தான முகாம்களுக்கு, முக்கியமாக இந்த ரெட் கிராஸ் பிளட் டொனேட்டிங் கேம்பேஜ் இருக்குது, உங்களுக்கு கவுலர் சிட்டி அந்த மாதிரி மார்ஃபெட் வேல் இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து மாட்பெரி இங்கெல்லாம் இருக்குது, அங்கே உங்களுடைய அவைலபிள் டைம் பார்த்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி போய் உங்களால் இயன்றவரை ரத்தம் அல்லது பிளாஸ்மா டொனேட் பண்ணணும்ன்ற மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம்.
1: ஆமாம், நிறைய காணொலியிலையும் போட்டிருப்பாங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாக்இன் சொல்லுவாங்க, அது மாதிரி பண்ண முடியாது, கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு தான் நீங்கள் போய் பண்ண முடியும்.
0: ஆமாம், மேலும் வாருங்கள் நண்பர்களே நிகழ்ச்சிகள் போகலாம். இந்த இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தண்ணியை வந்து நம்ம சொல்லணும். இப்போ இந்த முக்கியமான விடயம் இது, ஏன்னா வரப்போகிற எல்னினோ பீரியடுக்கு வந்து தண்ணி தட்டுப்பாடு மிக அதிகமாக இருக்க போகுது.
1: ஆமாம், நிறைய நாட்டிலே கூட பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி தட்டுப்பாடு ஆகிட்டு வருது இல்லையா.
0: ஆமாம், இது வந்து எப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த வெப்பமண்டலம் வந்து எல்லாம் பூமியையும் வந்து சூடாக்கிவிடும். இதில் ஒரு பெரிய சீற்றம், இந்த நேச்சுரல் கிளாமிட்டிஸ் எப்படி வரப்போகுதுன்னாக்கா பூமி சூடு அதிகமாக ஆக என்ன ஆகும்னாக்கா உள்ளே இருக்க வெப்பம் மண்டலம் வந்து மேலே இருக்க குளிர்காற்றை எடுக்கிற சமயத்தில் மழையும் அதிகமாக இருக்கும். மழைப்பொழிவு அதிகமாக இருந்ததுனாக்கா அந்த நேரத்தில் வந்து எந்த ஒரு வெப்பமான சமயத்தில் வந்து அதிகமான தண்ணி குளிர்மையாக வந்ததுனாக்கா என்னாகும், மலைகள்லாம் வந்து அந்த பாறைகள் உடையிறது, அந்த மாதிரி மணல் அரிப்பு அதெல்லாம் வந்து நிறைய நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து முடிந்தவரை ஒவ்வொரு இதுலேயும் இந்த மெட்ரோ பியூரோக்ராசின்ற ரிப்போர்ட் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் இந்த வரப்போகிற விடுமுறை நாட்கள்லேயும், ஏன்னா கிறிஸ்மஸ்க்கு வந்து ரொம்ப தூரம் இல்லை, ரொம்ப அருகில் தான் இருக்கும்,
1: அது இல்லை
0: வருஷம் முடிய போகுது, அதனால் வந்து கொஞ்சம் எல்லாமே வந்து அதில் கண்ணுங்கருத்தமாக பார்த்து அதுக்கேற்றா போல் அந்த தட்ப வெப்பத்துக்கு ஏற்றா போல் உங்களுடைய உடைகள், உங்களுடைய குளிர் சாதன பெட்டிகள் அது எல்லாத்தையுமே வந்து தயார் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வெளியில் போகிறதுக்கு இருக்கணும்னுட்டு எங்களுடைய கருத்து. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க தனியா?
2: கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் சேஃபாக இருந்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் ரொம்ப ட்ரவுட் நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்க்க உங்களுக்கு எதனால் லேண்டு அமைச்சுனாக்கா நிறைய அனிமல் அமைச்சிக்கோங்கனாக்கா நிறைய தண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு தண்ணி பார்த்துக்கோங்க, நிறைய கஷ்டமாக இருக்கும். வைல்டு ஃபயர் பார்த்துக்கோங்க, புஷ் ஃபயர் எல்லாமே அதுவும் நிறைய சான்ஸ் இருக்குது இந்த வருஷம்.
1: அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெயில் தாக்கமும் அதிகமாக இருக்க போகுது. அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ செடி கொடிகள் வச்சு முக்கியமாக மரங்கள் இப்போயே நட ஆரம்பித்தோம்னா அப்படி தான் கொஞ்சம் பிற்காலத்தில் நம்மளுடைய அடுத்த சன்னதிகளுக்கு, அதுக்கடுத்து வர சன்னதிகளுக்கெல்லாம் கொஞ்சம் உபயோகமாக இருக்கும்.
0: இது வந்து சொல்லுவாங்க, நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி இருக்குது, அது உண்மையும் கூட. ஒவ்வொருத்தருடைய வாழ்வில் வந்து நம்மளுடைய பங்களிப்புன்னு ஒன்று இருக்குது. நம்ம இங்கே எதை நம்ம எடுத்திருக்கோமோ அது இங்கேயே தான் நம்ம விட்டுட்டு போகிறோம் இல்லைங்களா, எதுவுமே வந்து நமக்கு நிரந்தரம் கிடையாது. அதனால் வந்து ஏன் நம்ம வந்து நம்மளுடைய வருங்கால சந்ததிகளுக்கு வந்து ஒரு மாசற்ற உலக வந்து உருவாக்கலாம் இல்லைங்களா.
2: கண்டிப்பாக,
0: இதுக்கு வந்து எல்லாருமே வந்து ஒரு முன் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு வந்து ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சு எல்லாமே, ஏன்னா இங்கே நிறைய தனி ஆர்வலர்கள் தன் ஒவ்வொரு ஒரு வயதானவர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கவுன்சிலெல்லாம் மரம் வெட்டும்போது ஒவ்வொரு இடத்துலலாம் மரத்தெல்லாம் வெட்டும்போது ரொம்ப ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க. அதை வந்து இன்னும் நம்ம வந்து அதிகமாக பண்ணணும்னு பார்க்குறோம். ப்ரொட்டஸ்ட்ன்றது இல்லை, நம்மளுக்கு தேவையும் இருக்குது இல்லைங்களா. இப்போது அட்லேடும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஜனத்தொகையில் வந்து நிறைய முன்னேற்றம் இருக்குது. மேலும் வந்து ஆஸ்திரேலியாவில் இந்த கோவிட் சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அட்லேடு வந்து ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ்ன்ற மாதிரி வந்து சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு தனி பூம் தான் நம்ம சொல்லணும். அந்த ஒரு பூமோடைய அந்த மாற்றங்கள் வந்து இங்கே எனக்கு தெரிஞ்ச இங்கே வந்து நிறைய விடயங்கள் வந்து மாறிடுது. நிறைய இடங்கள்லாம் வந்து சுத்தமாக எப்படி இப்படி இருந்துச்சு இப்படி வருமானு நினைக்கவே இல்லை. அந்தளவுக்கு மாறி இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஒரு மரம் வெட்டினா ஒரு 4 மரம் நடணுன்ற மாதிரி 1:4 ratio மாதிரி நம்ம அதை கொண்டு வரணும்னுட்டு கேட்டுக்கிறேன்.
1: ஆமாம், ஏன்னா அந்த 4 மரம் நீங்கள் சொன்னது சரிதான், 4 மரத்தில் 4 மரமே வராது இல்லையா.
0: அதனால்
1: ஒரு மரம் வெட்டினா இன்னொரு மரம் வைக்கிறது வந்து பலன் தராது. அதுக்கு பதிலாக ஒரு நம்ம 2-3 மரம் வச்சோம் அப்படின்னா தான் கால நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அதாவது மாறி நம்மளுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அது
2: இல்லையா.
0: ஆமாம், இதில் வந்து நிறைய மரங்கள் நாங்கள் வரும் வாரங்களில் வந்து எந்தெந்த மரம்லாம் வந்து முழு நேர ஆக்சிஜன் நம்மளுக்கு கொடுக்கும், எது வந்து வெப்பத்தை தணிக்கக்கூடிய மரங்கள், எதெல்லாம் வந்து எவ்வளோ ஆழத்துக்கு போகும், எவ்வளோ நன்மைகள் இருக்குது, என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குன்னிட்டு நம்ம வரும் வாரங்களில் வந்து பேசலாம். ஏன்னா மருத்துவ நிகழ்ச்சியாக எடுக்கும்போது இந்த மரங்களையும் சேர்த்தப்போ பேசுவோம். அதை நம்ம முடிந்தவரை நம்மளுடைய கவுன்சிலையோ இல்லை நம்மளுடைய இடங்களில் இருக்க பக்கத்து வீடார்கள் இல்லை நம்மளுடைய கம்யூனிட்டி மொத்த கம்யூனிட்டிலையும் கூட்டு கலந்து பேசி கூட நம்ம இது மாதிரி பண்ணோம்னாக்க தட்ப வெப்பநிலையை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக உதவும்ட்டு நான் கேட்டுக்கிறேன்.
1: கண்டிப்பாக. அதே சமயத்தில் வந்து எப்படி நடணும், எப்படி பாதுகாக்கணும், இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த இப்படிப்பட்ட மரத்தை வந்து நம்ம என்ன சொல்கிறது வடக்கு பக்கம் தான் வைக்கணும் இல்லை தெற்கு பக்கம் தான் வைக்கணும், எந்த ஆழத்தில் வந்து அதை பண்ணணும், அதே மாதிரி எவ்வளோ தண்ணி ஊற்றணும், எப்படி பாதுகாக்கணும், நிழல் அறுக்கணுமா இல்லை நல்ல வெயில் படணுமா, அதையும் நம்ம கொஞ்சம் சேர்த்து சொன்னோம்னா
0: டைம் சொல்லலாம். ஏன்னா வேர்கள் வந்து வேர் ஓடக்கூடிய மரங்கள் வேர் ஓடா மரங்கள்னு இருக்குது. ஏன்னா வேர் ஓடும் மரங்கள்லாம் வந்து கொடுத்தோம்னாக்கா நம்மளுடைய வீடையும் பாதிக்கக்கூடிய.
1: ஆமாம், அதை பற்றி சொல்கிறப்போ பல ஒரு வருடமாக எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் ஒரு வருடத்துக்கு முன்னாடி கணக்கு வச்சிட்டோம் அப்படின்னா இன்னொரு ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் நான் ப்ரோக்ராம் பண்ணுறப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து லைவ் ப்ரோக்ராம் பண்ணார். அவர் இந்தியாவில் இருந்தார், தொலைபேசி மூலமாக வந்து லைவ் ப்ரோக்ராம் பண்ணோம். அப்போ அவர் சொன்னது என்னென்னா நம்ம இந்த வேர் ஓடுற மரங்கள் கூட நம்ம வீட்டுக்கிட்ட வைக்கலாம். எப்படின்னா நம்ம உதாரணத்துக்கு வந்து நம்ம எவ்வளோ ஆழம் எடுப்போம் ஒரு மரம் வைக்கணும் அப்படின்னா எவ்வளோ ஆழம் எடுப்போம் எப்பவுமே.
0: ஆமாம், இப்போ இப்போ பொதுவாக எடுக்கணும்னாக்கா நம்ம வந்து ஒரு 600-800 மில்லிமீட்டர் வந்து தோண்டி எடுத்தோம்னாக்கா.
1: ஆனால் அவர் என்ன சொன்னார்னா நல்ல ஆழமாக வந்து ஒரு அடி 2 அடி நம்ம ஆழம் எடுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னா அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து வேர் ஓடினாலும் அது வந்து வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்குள்ளே தான் போயிடும். புரியுதுங்களா, வீட்டுக்கு இப்போமே வந்து வீட்டோட பேஸுக்கு கீழே வந்து மண்ணு தானே இருக்கும், அந்த மண்ணில் ஓடிடும் அது. அப்போ வந்து நம்மளுடைய வீட்டை வந்து அது எந்த விதத்துலேயும் வந்து என்ன சொல்கிறது.
0: ஏன்னா அது உண்மைதான், ஆணி வேர் வந்து உங்களுக்கு 1 மீட்டர் 2 மீட்டர் ஆழத்தில் எடுத்துகிட்டு போய் வச்சிட்டோம்னாக்கா அதோட கிளை வேர்கள் வந்து மேல் நோக்கி வராது.
1: இன்னும் கீழ் நோக்கி போகும். அதே சமயத்தில் தண்ணீர் சத்து வந்து சேர நம்ம வீட்டுக்கும் அது வந்து நல்ல பலம் தரும். ஏன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, வீடு வந்து நம்மளுடைய அந்த சாயில் ரொட்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மூமெண்ட்
0: வறண்ட பூமி எப்பவுமே வந்து மண் அரிப்பு வரும். ஏன்னா அந்த எப்படின்னாக்கா இது ஒரு கலவை தான். நம்ம உடம்புல எப்படி வந்து இரத்த நாணங்கள் இருக்குது, இரத்தங்கள் ஓடுது, இப்போ திசுக்கள் இருக்குது, இது எல்லாமே இருக்கு இல்லைங்களா. இது எல்லாமே 40 trillion அணுக்களால் உருவாக்கப்பட்டது தான். இப்போ அதே போல தான் மண்ணும் அதே தான். இப்போ அந்த மண்களில் வந்து இப்போ எப்படி நம்ம உடம்புக்கு எப்படி நீர் சத்து வேணும், வெப்பம் வேணும், குளிர்ச்சி வேணும், அதை எல்லாமே இருக்கு இல்லைங்களா. அதே போல் மண்ணுக்கும் அது எல்லாமே இருந்ததுனால தான் அது வந்து ஒரு ஹெல்தியான நிலம்னு நம்ம சொல்லுவோம். அந்த எப்போ நம்ம அந்த தண்ணி வந்து ஊடுருகாமல் அது எல்லாமே ட்ரை ஆகிடுச்சுனாக்கா அந்த ஒரு காரணம்தான் வந்து உங்களுக்கு ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரை சம்மர்னு தான் சொல்லுவேன். பூமியில் வந்து உங்களுக்கு தேவையான ஒரு நீர் இல்லைன்றதுனால பூமியோட வெப்பம் வந்து உங்களுக்கு சீக்கிரம் மேலே எடுத்து கொடுத்துட்டு உங்களுக்கு மேலேருந்தும் வெப்பம் வரும், கீழேருந்தும் உங்களுக்கு வெப்பம் கலப்பி விடுறதுனால உங்களுக்கு வந்து உடலில் உள்ள நீர் சத்துக்கள் வந்து சீக்கிரமாக உரியப்படும். அதுதான் இங்கே வந்து எல்லாருமே சொல்வோம் கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். நீங்கள் எப்போவுமே வந்து நீங்கள் உங்களை நீங்களே எப்போவுமே நீர் சத்தை உடம்புல வச்சுக்கோங்கன்னிட்டு. ஏன்னா நம்ம இப்போ பாருங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி பிரிஸ்பெயின்லலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேர்க்கும் இல்லைங்களா. நீங்கள் சென்னையில் போனீங்களா வேர்க்கும், இதே நீங்கள் டெல்லிக்கு போனால் வேர்க்காது. அதே தான் இங்கேயும். இங்கே நீங்கள் அட்லேடில் இருக்கீங்க, மெல்பர்னில் இருக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இல்லை பர்த்தில் இருந்தாக்கா உங்களுக்கு வேர்க்கவே வேர்க்காது. ஏன்னா இது வந்து டெசர்ட் ரீஜன்னு சொல்லுவாங்க. இந்த டெசர்ட் ரீஜனில் வந்து உங்கள் மண்ணும் வந்து வெப்பத்தோடு இருக்குது, உங்களோட பூம் ஆகாயமும் வெப்பத்தையும் கொடுக்கறதுனால உங்களுக்கு இடையில இருக்கிற நீர் சத்தை வந்து அது உரியறதே நம்மளுக்கு தெரியாது. நம்ம எப்போ வந்து டீஹைட்ரேட் ஆனோன்றதே நம்மளுக்கு தெரியாது.
1: இல்லைங்களா, கண்டிப்பாக ஒரு அருமையான பாடலை கேட்டு வந்துடலாம்.

0: CBAFM would like to acknowledge that our non-English speaking programs are supported by the Community Broadcasting Foundation through funding from the federal government. We thank the foundation for their ongoing support.
1: என்ன நேயர்களே, பாடல்கள் கேட்டுங்களா? நேயர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்கள் இந்த இந்த மாதம் வந்து ஜாஸ் மாதம். எனக்கு
2: தெரிஞ்சு
1: ராக் மாதம், இந்த ராக் மாதம்ன்றது வந்து நம்ம தமிழில் வந்து எவ்வளோ ராக் சாங்ஸ் எல்லாம் இருக்குன்றது எங்களுக்கு நனவில் இல்லை. நேர்களாகிய நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ராக் சாங்கள் எதனா இருந்துச்சுனாக்கா எங்களுக்கு குறுஞ்செய்தி வழியாக உங்களுடைய விருப்ப பாடல்களையும் அனுப்பலாம். அதுக்கு அனுப்ப வேண்டிய டெக்ஸ்ட் லைன் நம்பர் 0485959970. Any messages for any requesting song, our message line is 0485959700. என்ன நேயர்களே, நாங்கள் உங்களுடைய குறும் செய்திகளை மிக வெறுசாக எதிர்பார்க்குறோம். நீங்கள் அனுப்பணும்ட்டு மிக தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன்.
3: அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்கள் பாட்டு தட்டிவிட்டுட்டாரு, மன்னிக்கணும். உங்களுடைய அருமையான கருத்துக்கள் விமர்சனங்கள் அனைத்தையும் வந்து நம்மளுக்கு அனுப்ப மறக்காதீங்க. எப்பவும் போல நம்ம ஸ்ப்ரிங் பற்றி பேசிட்டே இருந்ததுல நேரம் போனதே தெரியல. நிகழ்ச்சியோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம், இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் தான் இருக்குது. கடைசியாக நம்ம நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: நம்ம என்ன சொல்கிறேன், இந்த வாரம் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவர்களுக்கும் PBAFM தமிழிசை நிகழ்ச்சி வாயிலாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
3: அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்கள்.
1: ஓகே, அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இப்போ நம்ம வீரா எடுத்த பாட்டையே வந்து நம்ம போடலான்னு கேட்குறேன். மறு ஒளிபரப்பாகவே போடலாமே, ஏன்னா வீரா
3: அது வேற பாடல் தான். ஆனால் அதே படம் வாரணம் 1000 படத்துலேருந்து, ஆனால் வேற பாடல் அது.
1: வீராவோட சாய்ஸாக எடுத்துக்கலாம்.
3: கண்டிப்பாக, இதோ வீராக்காக.